0: பாசம் பதமிட்ட சீதா
1: சதுட்டு ரச குணம் சுவேனா கேமவல ரச சுரக்கினா
2: குக்கு ஃப்ரை RBD பொல்தில் ஹட்ட வசருக்கட வெடி விஷ்வாசே
3: முலு பாவலட்டும் மகே கானட்டும்
4: Out Levels Modern Legal World கட பிரிப்பாவேன் கமதித LLB Honors உப்பாதி பாட்டமாலாவு தன் ஸ்லிட் வெத்தேன் தன்மாய் தும்கரான் பிவிசன் www.slit.lk Slit Evolve Beyond
5: புத்தே கண்ணாடி அமதக்க வேலானி
6: அம்ம சல்லிதான்னது
5: சல்லிதான்
6: ஒய் ஃபார்ம் எக தென்னகோ மங்க அம்மா கண்ணாடி வெட்னா
5: தென்ன ஹொந்த நாங்க இன்னேத்து ஹொந்தாய
6: ஒய வகே ஹொந்த கெனகுட கனதுனு கரண்ட ஏ வகேம ஹொந்த தனக்கோ ஸ்தாவரத்வே விஸ்வாசனியத்வே சா ஆரக்ஷாவ இஹலிம் லபாதி ஒபே ஸ்தாவர தன்பதுட இஹல பொலியக் லபாதின ஹொந்தம தென சர்வோதய டெவலப்மென்ட் ஃபைனான்ஸ் ஹொந்தம தலக் ஹொந்த ஆயோஜனயக் 13 19 அதமாம தன்ன லங்கா ரேட்டிங் BBB மைனஸ் ஸ்டேபிள் அவுட்லுக் பலபத்ராபி முல்ய சமாகமுகி ஸ்ரீ லங்கா தன்பது ரக்ஷண யோஜனா க்ரமே சமாஜ
7: பாரம்பரா கானா கபே ரட்டே ஹொந்தம அலுமினியம் துன்ன விஸ்வாசே பரிசங்க கருப்பு குவாலிட்டிய மெயின்டெய்ன் கருப்பு கேரண்டியத் எக்கும வாரண்டியக் தென்னே அலுமெக்ஸ்
8: அலுமினியம் ஓன தரம் அலுமெக்ஸ் நாம் இஸ்தா
9: මෙහි බට සුරගනන්ගේ දැස් මත් කරන රූ සපුුවේ අසිරියොම් මැවෙන
10: සියතා බික්ටවීන් ලෑටේ මිස් වර්ල්ඩ් ශ්‍රී ලංකා 2026
9: ශ්‍රී ලංකයේ රුරැජිනිය නබිසෙස් ගන්වන ජාත්‍යන්තර වරලත් එකම සන්නාමය
10: සියතා බික්ටවීන් ලෑටේ මිස් වර්ල්ඩ් ශ්‍රී ලංකා 2026
11: උදෙසා තරඟවදින රුචිතයන්ගේ සුන්දරත්වය දැසින් දකින්න සිකුරාදා රාත්‍රී 10ට සියත ටීවී බලන්න
12: ටයිටල් ස්පොන්සර්
13: ඔබේ සමට දිදුලන දීප්තිය ට්වීන් ගාලා ගන්න බිග් ට්වීන් ලේඩි රේසර් එකට අදම මාරු බිග් ට්වීන් ලේඩි ඔබත් සැනින් දිදුලන්න
14: එන්චාන්ටර් The fragrance of French romance.
15: Freshen your clothes with Scentify. Scentify, 1001 uses, one solution.
16: Oatmark's high strength liquid collagen obat adama bhavita karanna.
17: Anuwatai dashama deken, anuwatai dashama hataren.

0: ராசம் பதுமட்ட சீதா.
1: அவ சுப்பாய் வினாடி பண சத்தாய் தான் விலா
0: சீதா பாத்திரே விதாசா உதே ஹதை பனஹட அனுக்ராய
2: ஃபிஷ் கியானே அபே கேமட்ட பீமட்ட விதராக் சீமாவுனு தயக் நெவி ஏக அபே ஜீவிதேம கொடசக் ஹெமந்தாவசக்.

சதகம் சேத சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்.